0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தாண்டி நிற்பேன்.
1: வருந்து சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்தின ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: ഗാനശലാപം തത്സമയ ഫോണിൻ ചലച്ചിത്ര ഗാന പരിപാടിയിലേക്ക് സ്വാഗതം. ഹലോ.
3: ഹലോ, ഞാനാണേ റോസമ്മയാണേ.
2: ആ, എവിടെന്നാ വിളിക്കുന്നേ? എവിടെയാണ്? പുന്നമട, ആലപ്പുഴ അല്ലേ? ആലപ്പുഴ പുന്നമട.

0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தாண்டி நிற்பேன்.
1: வருண் சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்தின ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.